0: பேசந்த சுந்தர கூப்பாயம் ஒரு வீடு இல்லை.
1: শুনছেন নির্বাচিত লোকগীতি, এবারের শিল্পী শচীন দেববর্মণ।